தகத்தகிட்டு தகத்திட்டுக்கு நாடுதா, தகத்திட்டுக்கு நாடுதா ராதீகர, நக நக தெருக்கெடுத்தோம்னா கீரனா கத்தேரு கெட்ட, தகத்தக்க தீக்கிறனா கத்திரிக்கெடுத்தும் நக்கத்தா, தகத்தக்க தீக்கிறனா கத்திரிக்கெடுத்தும் நக்கத்தா, தகத்தக்க தீக்கிறனா கத்திரிக்கெடுத்தும் நக்கத்த தீரி.